கருடத்தாய் வேங்கடத்தாய் திருநாராயண மலையாய் விருடபத்தாய் விருடத்தாய் பெருமானே எனப் புகழ்ந்து தேவரெல்லாம் திரண்டனர்காள் திரண்டுளரை புறந்தருள வேங்கடவாய் எழுந்தருள்வாய் அருளிடுனில் செயல்முடி

இந்திய சீர்குணம் ஒளிரும் உயர்த்தனிப்பே தவத்தாயே, வேங்கடத்தான் திருதேவி நின் பாதம் சரண் புகுந்தோம், கருணையனும் திருக்கடலே காத்தளி